0: ཐོདང ཤར ལང་ཆི ལང་ཏ ལོར སེང་གིན ཅིང་ཏ ནོར ཆུ་ཅི ཤ্যাম་ཏ ཤང་ར ཡོ་བ ཐེན་ཏ ཤོ་རོང ཙང་ཅན ཧུམ ཡོང་ཅོང་ སལ ཉན་ཏ ཚེ་ཤིན ལོན་ད ཅི་བི གེ་ཅིན ཕུས་ཟོ ཚོ་སོ ཏ་བོ གེ་ཐུ་བ ཙང་ཅི མན་ན་ཅི མེ་ལང་ཏོ ཛེ་ཤིན ཏན་ན་དོ་བི ཛེ་གུང་ཅི ཡོ་ཅོང་ཆ་ལ་མར ཤ্যাལ་ པེ་དོན་ཅི ཇོ་ཚུར ཚང་ཤིན རིན་པ ཙོམ་ཅི གུ་པ་ལེ་པ Dumi duchin che zidan duna, zongzhe rintang ti, nangsi qibar yue ba. Degin, zhonga chobi yi, lasi ninde che wongkul yi su mangwi rizhe yin hijimi.
1: Malu rinjin sele taba di, qiangping honi chorna pangbo ri.
2: Zhongge la nying gowi, nga zi la, long xue mumu, rong xi yongi ri.
3: Nga zi xi na, zi di chi.
0: 我猜你主播能把先来冲击过的基金冲通给一同为公司的呢没人忙不能看你的啦大大你把心意没事姐没人敢去这个世界写着冲击呢您真这个一句跟你并且娘总当中生个感觉枪通给动力西把心意得有着了状态当这个人把马子
4: 罗索当对比女白羊团比满出多西欧根据层面各不写了工具对云初为出南端批送接触当就这儿接来速动于满出中也能其切确有把些的脚归宿不要接冲击呢张博当南端就这儿接刚提你没人给所讲人们对比托车接都来有比得了冲击写的不要接冲击送这接
0: Sumpa, dati chira, chungji la junga chungwa nangji, gangjin tutungwi soxie yun na yang, nga cui ji ji namdun ta qi shui la leipar san na, rangar tungwa xie di ni ma yin par, di na tungyur ta yi ji namdun, tungkin ta tungyur par qi njawa ji la du ni, gangtui qi wen chan xie gui ba xin yi. Di yang bi na tungyur njo ba la, yi zi zan nan zong ba, yun zi chun nan zong ba, zan na chun nan zong bi, njo bi yun ni zui di wa. Robin Timmy Lula, Noble Mondo Mason, Yago Zibi Hugur, Noble Mina Gangi, W, Yorja Chichu Tan Tunbi Zilin Bada, Dizzy, Don Yor Pala, Donkin Potoki, Poja Chung Dabu, Moja Jai Dabu, Daga Yep Chin Pala, Mazan Jai Jungu Dabu, Donkin Don Yorja, Jawa Macho Wartona, Hila Don Chiwi, Chuzilla, Musu Tony Sigay, Yodula Dungubi Chichu Yu, Dona,
5: 这个月呢，这个月南端的七月了，第二三种西北新一笔。幼儿园级七月的就要成为七月一百八十。满足了很久说了，就去人太阳进步月。一万松吧，再见。再见呢，普明在九个初二九月的西北，满春节人总应当说的热闲了，是吧？第二，罗俊杰对该所说的没人所需，普明在九初二当。
6: 这栋个人堂，人家大娃子村边，米龙大不赢不了黑球。忙一弄，三路当就走了让给拓展那边，再给地，南端做呢。里面就这栋了，等下当，地当个这栋个错误人民七八影响。没人忙不了，远的平区，再给东林西边公司原来，再给地，旁边不了就这栋当，对面就是，西租界闽南当，都做，人个刚当当，碰顿街村特别。
7: 总人个能把地打切切了，小初级人堂校区人把很多就有。老舅舅对于人品浓，三段当军警西边在这些政策当，南段就在这切切呢，落了去搞我先一代。第一台讲，他这段爱把些明白了，我这个人认真把当，我这个三年认真把，我这个就在这切切认真把，我这个南段认真把说忙样。 南端节七月里，一万西呢，七七万当。人家来吃七月的点别，这样，咱是说说南端节七月了，今年，现在的弟弟一万卡西月。平均各级村边在给，一菜农，爬竹皮能把当，卷汤，稀雪接了新都一面当，端下去，泡沫平均节高温不热些把些一把的，别拿，春节糯米落脚，嘴边强力行吧。
8: 我也充值想吧，来有心里操啊，也管着我没吧，来行小把引导，对了，西充就没，你啥也管啥。